0: என்னங்க மச்சான் அது விறகு விறகா வச்சிருக்காங்க?
1: அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியம் வச்சிருக்க மாட்டாங்க வேறே.
0: ஆமா
1: அது மாதிரி இது சப்பான் வேறடி.
0: அது யாரத்துக்கு நீ ஏளுங்க.
1: இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ் திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது.
2: இஃப் யூ ஈட் திஸ் இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே அந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
1: ஒரு வாரத்துக்கு இவன் இடத்து விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்க ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு இறக்கப்பட்டு டிக்கெட் எடுத்திருக்கா, அதை போய் லவ்னு ஏத்தி விடுற அறிவில்ல உனக்கு?
1: இல்லனே, பஸ்ல அத்தனை பேர் இருக்கிறப்ப அந்த பொண்ணு குறிப்பா வேலுக்கு மாதிரி டிக்கெட் எடுக்கணும். அண்ணே, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அது லவ் தானே?
2: அவன் முகத்தை நான் பாக்கல, அதை போய் லவ் கிவன்ட்டு.
0: முகத்தை கூட பாக்கலையா? சபா, எனக்கு இப்பவே கண்ண கட்ட ஆரம்பிச்சிருச்சேன்.
1: லவ் தானே?
0: முகத்தே பாக்கலையா?
3: என்ன
0: வெறித்தனமான உங்களுக்கு தெரியுதா?
3: பார்த்ததே இல்லையே.
0: யாரு இவருங்கிற உடஞ்ச செவர் மாதிரியே நிக்கிற, ஏதாச்சும் பேசுப்பா. ஒரு பஸ் ரெண்டு ரூபாயா?
4: சுமார் ரெண்டு ரூபாய் பஸ்.
3: நான் பஸ்ல போறது இல்ல.
0: என்னடா அப்ப பேசு.
4: இல்லீங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஐஸ்கிரீம்ல போட்ட திராட்சை மாதிரி இதே கண்கள், கத்தி போல ஷார்ப்பான இதே மூக்கு, ரெண்டு ஆரஞ்சு சொல்லைய ஒட்டி வச்ச மாதிரி இதே உதடுகள், அப்புறம் கால்ல கூட கொலுசு போட்டிருந்தீங்க.
3: தங்கச்சி
0: ஜீன்ஸ் எனக்கு.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசன். என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வரவே தெரியுமில்ல. தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தி எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: ஏ மதுரை, ஏ மதுரை.
0: என்னப்பா போட்டியா? போற
2: வழக்கம்
0: போற டீய போட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான்.
0: எனக்கு
2: கீழே ஊத்தனே இல்ல, இது கெட்டுருவா.
0: எனக்கு இது வேணும், என்ன வேணும்?

0: உங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.
2: உங்க பேப்ப

0: வாசல் அது கோலம் போட்ட
1: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதான். அதனால்தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ்ல பயம் வரும், பக்தி வரக்கூடாது. புரிஞ்சுதா?
1: சாரி சார்.
0: ஒரு யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் பண்ண வேலையாது. இனி யாரா இருந்தாலும் உங்க சென்டிமெண்ட்ல வீட்டோட வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் வச்சுக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நீ மொர வாசல் பண்ணதெல்லாம் விட்டு போய் கிளீன் பண்ணு.
2: என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கடையை பிடிச்சிட்டு சோகமா வர்ற சார் ரொம்ப திட்டாரோ?
1: ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டார் சார். பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமையா இருக்கலாம்ல. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டார் சார்.
2: அவர் சொல்ற நியாயம் இருக்குல்ல? உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரிய தாக்குளுக்கு கூலு உத்தர பொம்பளை மாதிரியா இருக்கு.
1: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பெடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா?
1: என்ன
2: மாதிரி நெஞ்சில வீர வேணும், நாங்களா கோடு போட்டா ரோடே போடுவோம் தெரியுமா?
1: Excuse me, can I come in?
2: அம்மா, டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது, போப்பல உள்ள.

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டதுன்னு
1: கேக்குறானே சார்.
0: வாங்க வாங்க.
1: சார் சாரி சார்.

0: பதிமூணு இங்க வருமா?
1: வருவீங்க?
2: ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்?
0: ஏங்க இது உங்க ஒய்ப்பா, உனக்கு இது அவசியம் தேவையா?
3: தேவைன்னா தரவா போறீங்க?
0: என்னங்க ஒரு ஆட்டோல ஏழு எட்டு பேர் ஏறாங்க?
1: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
2: சேர் ஆட்டோ
0: கூப்பிடுறேன். என்ன
1: ஷேர் ஆட்டோனா? பங்கு ஆட்டோ.
2: பங்கு ஆட்டோ?
0: பங்கு ஆட்டோ என்னங்க? பங்கு ஆட்டோ
1: கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவன் இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும்.
0: சொல்லுங்க சார்.
1: பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
0: சரி,
1: முதல்ல ஒன்பது பேர் ஏறினாரு. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம்பாரு. அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ.
0: என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டி இருப்பலையா? தெரியாம போச்சு.
1: பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது
0: ஏறிக்கிறேன். நீ கிளம்பு.
4: ஒன்பதாவது போன வாரம் என் பொட்டாட்டி மடியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறு திங்கிறக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு
5: அதெல்லாம் மனுஷன் அந்த ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க.
0: போலாம்
4: என்ன
0: பங்கு?
4: என்ன
0: பங்கா? என்ன
4: நீ தான் சொல்ல.
0: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரிபங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரிபாஜா குடுக்கறதுக்கு சேர ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆகுற காசு குடியா என் ஜீன்ஸ்.
4: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாயை விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குறா, போடா உள்ள.
0: ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடி அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபடாத மேல ஒண்ணும் நடத்தமா? ஆமா, உன் பங்கு கிட்ட தர முடியும் சொல்லு, தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபல திறமை நடக்கிறீ?
4: தர முடியாதரா?
0: தர முடியாத உன விட்டுவிட நானு.
4: நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா, நான் ஒன்ன விட்டா தரடா.
0: கொல்லாம விட மாட்டேன்.

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. வட தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்ப

0: பொண்ண வர
1: சொல்லாம். அதுக்கு தானே மச்சான்,
0: பொண்ண வர சொல்லுங்க.
2: பெற்றவங்க நாங்க இருக்கோம்னு உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்
1: மச்சான். பொண்ணு நீங்க பாத்தீங்களா?
0: நீ பாத்தியாடா?
1: இல்லையே மச்சான், இல்லையே.
0: மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா?
2: அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்.
1: என்னப்பா என்னமா? பொண்ணு பார்க்க வந்தா, பொண்ணுல ஒரு காப்பியை கிப்பி கொடுத்து மாப்பிள்ள அதுவும் ரெண்டு வார்த்தை பேசி, பொண்ணு கிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசினாதான் சுமூகமான முடிவு பெற முடியும். இந்த மின்னலுக்குறா மின்னல் மாதிரி சரட்டு போகுது, அப்புறமா மின்னலுக்குறா மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க என்ன ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா?
3: பொண்ணு கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க.
2: அப்படியா? அப்படிதா. அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக.
1: இரியா, அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. முதல்ல பொண்ண வர சொல்லியா?
2: மாமா மின்னல்.
3: காப்பி,
0: எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கலமா? எடுத்துக்கடா. அமைதி அமைதி,
3: எடுத்துக்கோங்க.
1: தேங்க்ஸ்.
3: வெல்கம். சுற்ற போகுது.

0: அவன்தான் மாப்பிள்ள. அவனை ஒருத்தர் பாத்துக்க.
1: போங்கல்ல, நான் இவ்வளவு நேரமா அப்பனை மட்டும் இல்லைன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன்.

0: என்ன கர்மத்தை போட்டு தேடுறாங்க? தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா?
1: தேங்க்ஸ்.
0: இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இன்னும் கிளம்பலங்க இருக்கா?
1: தேங்க்ஸ்.
0: ஏப்பா எனக்கு எதுக்குமா அவரை தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா?
1: இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டும் சொல்ல
0: மாட்டேன்.
1: சத்தியமா?
0: உன் கை மேல சத்தியமா? என்ன கைய காணா? ஆமா, இது யார் கை?
1: உன் கை.
0: குசும்பு, எப்பயுமே குசும்பு.
1: சரி, இந்த கை யாருக்கு வேணா?
0: போ. அதான் கரெக்ட்.
1: நான் அந்த மகாலட்சுமியை மனசார விரும்புறேன். அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா. நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிக்கிட்டு அப்பதென்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே, அது என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மாடி.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்ற மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
0: கரெக்டா கணக்கு பண்றா இருந்தா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா, போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போ போடா.
3: வணக்கங்க.
0: பி காம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்த குடுக்க போறானுங்க?
4: மந்திர் அச்சேனா?
5: ஆஜி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
0: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
5: நமஸ்தே.
0: பிஸ்தே.
5: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுன?
0: கோணை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
5: நகி பேட்டா?
0: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
4: ஓ கோண,
0: யாரு அவரா? அவரு
3: நல்லாரு நல்லாரு, நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
4: அச்சா வேணு சாஸ்திரி?
0: ஆமா ஆமா.
5: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா
0: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
3: கேட்டு வந்துடுறேன்.
0: எம்கா மானியே இன்னைக்கு இருக்கு உனக்கு.
3: என்ன?
0: உன்கிட்ட ஏதோ பேசணுமா?
5: நமஸ்தே.
4: நமஸ்தே.
5: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்ல ஹே.
0: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க நான் கோயில்ல. பேச.
5: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே, தோ மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
3: அச்சா, ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹேன், பஹுத் குஷ் ஹுவா.
5: ஆப் அச்சி தரா ஹிந்தி போல்தே ஹேன்.
3: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹேன். அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
5: ஹாம்.
3: கியா நாம் தேரா?
5: முஸ்கான்.
3: முஸ்கானா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
6: ஸ்டார் இஸ் பூசம்.
3: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். ஷீல் பிகம் வெரி பிக் ஹீரோயின், தூ தோ ஐஷு ராய் பன் ஜாயேகி.
6: பேட்டா, வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டெம்பிள்?
3: யே தோ ஷாச்சினா டெம்பிள் ஹே.
6: Who is the main god?
3: Lord Shiva.
6: Yeah, acha acha.
3: Acha chaliye, puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar.

0: மச்சவா ஒன்னாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சான் வா ஒன்னாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

ராசாவுக்கு ஒன்னு கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்க காரி நீ தாண்டி சிலுக்கு. ராசாவுக்கு ஒன்னு கண்டா

பட்டேண்ட தாளத்த கைதை மூஞ்சில வச்ச கையது வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்களா

மட்டும் அனுபவிப்போம், இதுக்கு என்னது கேள்வி? சாராயம் சந்தாரம் வா மச்சவா வண்ணாரப்பேட்டை.

0: கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடையா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: அண்ணே இந்தண்ணே காஃபி.
0: பாடா என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா?
1: எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா?
1: ஆமாண்ணே.
0: ஆமா, எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ணு கட்டின? நீ
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. உன்னையே ஒன்னு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கா?
0: வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திரை கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

dinner, can I do it?

0: செத்துட்டா.
1: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களா?
0: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராற.
1: என்னடா சொல்றீங்க
0: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வழக்கப்படி
1: எரிக்கணுங்க,
0: புருஷன் வழக்கப்படி
1: புதைக்கணுங்க.
0: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
1: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
0: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
1: மகன் எப்ப வருவான்?
0: தெரியாது.
1: ஏன் தெரியாது?
0: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
0: ஆமாயா.
1: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம். மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக்
0: போறியா? இது உங்க ஆத்தா
1: போடா.

0: மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன். 50 வயதுக்கு மேல உள்ளவங்களை வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயதுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டை வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம்.
1: ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதா இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும்.
2: ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா?
3: ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க?
2: இல்ல, போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது.
3: வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம்.
2: எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா? நான் வீட்டிலேயே இருந்து போறேன், என்ன
3: விட. பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது.
4: நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான்.
2: இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான்.
3: இங்க இரு.
2: ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாங்கணுமா? எல்லாம் ஒரு நாள் வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொள்ளுறதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா.
3: மிஸ்டர், என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம். பாருங்க
5: சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னாரு
6: சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்காங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது.
1: நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன்.
6: வா ஐயா, வாங்க.
2: விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ.
3: அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன?
2: அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்க குடுடா. ஹலோ, நல்லா கேளுங்க. பொறியாளிக வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிக வயிற்றுல சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது.
6: அம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ,
2: இத போடுறா. டேய் மைக், டேய் புரியுது கொண்டா ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னே, சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒழுங்கி திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா?
6: மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடே கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு.
2: இத போடுற, நான் வர்றேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாரா?

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டாக் மியூசிக்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேளை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: ஆடி தாராபுரம் தாம்பரம் தலையில கனகாம்பரம்
1: சிதம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம்
0: கஞ்சாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம் கஞ்சாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம்.

பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம். பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதி

0: அடா நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்
0: தாராபுரம் தாம்பரம் ஓன் தலையில கனகாம்பரம்,
1: சிதம்பரம் சிதம்பரம் இடுப்பில தீ தாம்பரம்,
0: அடி தாராபுரம் தாம்பரம்.

0: என்னை விட்டுடுங்களா?
1: நீயா?
0: நானா திருடல துறை, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னான்.
1: நீ பிடிபட்டதும் அவன் ஓடித்தான் பத்தியா? ஏய், கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
0: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி.

தங்க தங்க தாங்க

இரண்டு மலர் எடுத்தாய் என் மீது கொடுத்தாய், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாய். முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள்,

சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ, சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோ, சிறு துன்பம் போன்ற

0: பக்கம் திரும்புவியா? அவகிட்ட பேசுவியா? அவளை கொஞ்சியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி வா வழிக்கு.
1: இப்ப சவுக்கு ஜெயிச்சுதா அருவா ஜெயிச்சுதா?
0: நான் என்னமோ நினைச்சோம் மாமா, சவுக்கு தான் ஜெயிச்சது. அறிவா அவுட்டு. என்ன அடியே அஞ்சர பாத்துக்க ஏ மாமா.
1: அஞ்சர ரொம்ப டைம் உதவிக்கு அதுமா
0: அண்ணே, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் நாடகம்.

பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது, பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விழியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம், ஜெயிப்பது நிஜம். Takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita takita tak

மகிழ்ச்சி. இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும் போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: என்ன
1: வேலை வெட்டிக்கு போகிற வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கிருந்த லுக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் மாமா எனக்கு கௌரவம் தான் பெருசு, உங்க மீன் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம் அப்படின்னு சரண் எந்திரிச்சு போக வேண்டாம்.
2: அது எப்படி சர்றன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பாக்கணுமா இல்லையா?
1: அக்கா நாங்க தட்டிலே உட்காந்து இருக்கா.
3: சக்தி ஏங்க நீங்க அவனை வம்பு கேக்குறத விட்டுட்டு பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
2: மீனை பிடிச்சது நானு, அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
1: போடு போடு போடு போடு சென்டர்ல இருக்கா அந்த பீசவி கரைக்குற பிடிக்கிறாய்.
2: நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு
4: இருக்கேன். ஆமா ஆயத்தோட வெடியுது
2: அடைஞ்சிருச்சா
4: இங்கிறதுக்குன்னு அழையுதியே.
1: அடடா கலரும் சேப்புமே அள்ளிக்கிட்டு போத பாப்ல சாப்பிடுற.
2: தட்டத்தான் சாப்பிடணும்.
4: அம்மா இன்னொரு பீஸ்மா.
1: ஸ்மெல்லு வேற தூக்குற லட்சுமி. வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
2: ஆமா மகளே காப்பு செஞ்சு போட போறான். சமையல் செஞ்ச கைய இது பரமாரி காப்பு போடுற கை வந்துகிட்டு இருக்கு. நல்ல டிசைன் வாங்கி போடுங்க.
1: என்ன லட்சுமி சொல்ற?
5: ஆமாங்க மீன் குழம்பு செஞ்சது உங்க மருமகதான்.
1: இவளா யாரு சமைச்ச சோத்த யாரு சாப்பிட சொல்ற?
2: எனக்கு
1: எவனார் இந்த சாப்பாட்ட சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
2: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிக்கணும்.

0: சுமஜி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

கொடுறா வாங்க.

0: பேரு ஐயம்பேட்டை அருளி நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், மூணையும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணையும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடிதான் மீசை மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ்பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்படைய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடிப்பறியுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
1: யார் இது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் என்ன ஓர சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் பொழுப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கையில வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார், டேக் யூர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னவர பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னவர சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற வாக்கு.
1: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
0: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சட்டாகிற சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியில சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி அணுந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
1: அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
0: அது என் அதிர்ஷ்டம் சார்.
1: ஏன்?
0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன் சார்.
1: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலாமா?
1: என்னையா கேள்வி கேட்கற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 நூத்துக்கு.

0: I'm a bigger boy. Yeah, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒண்ணு கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போட்டுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒண்ணு சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டி முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்.
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்ப்.
1: எல்லாம் வேணாம், இப்ப 10 பைசா போட்டிருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லிதான் வேணும், சொல்லு.
0: ஏய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்டை போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சு 10 பைசா மாச்சு, புரிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெக்கருக்கு போறது பெக்கர் பசங்க. I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹலோ
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கை கால் பொருத்திக்க தம்பி.
0: தேங்க்யூ ஓல்ட் மேன். அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க.
2: I'm a beggar தம்பி. நானு காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கேட்டுக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவ?
0: இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அநாத பணம் விழுந்துருச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணம்மா பேட்டைக்கு தானா?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னது போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டேன். டி ஆர் ராஜகுமார் எப்படி
1: வள வளன்னு பேசிட்டு இருக்காத, இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு.
0: அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன் பேசுறேன்? ஏ பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்?
2: ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி.
0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்
1: என்ன ஒண்ணு சார்?
0: மொத்தம் இங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க?
1: 30 பேர்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது?
1: 30,000 சார்.
0: டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது?
1: 2 க்ரோஸ்.
0: டோட்டலா உங்க வேல்யூ என்ன?
1: 5 க்ரோஸ்.
2: ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்?
0: ஒண்ணும் இல்லங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்.
2: பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன்? நீ
0: சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். இப்ப போட்டோக்கு எங்க போறது?
3: என்ன வேணும் சார்?
0: ஒண்ணு இல்லங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா.
3: ஏன் போட்டோ வேணுமா?
0: நீங்களே வந்தாலும் வேண்டாம். இவாதான் நான் தேடி வந்த சோனா, எடுத்துட வேண்டிதான். தேங்க் யூ சார்.
2: ஹலோ, போட்டோ எடுக்கல?
0: சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு.
1: எப்படா கிடைச்சது?
0: உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதான்டா உன் கனவு கண்ணி
4: சோனா.
0: அட பாவி, பேரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?

அதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன்?

0: தான் பிடிக்கும்.
1: யோ பேபி பேபி, ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

இது அங்கை யான கதை சொல்லுங்க. அங்கை அங்கை இது அங்கை யான கதை சொல்லுங்க.

கை பிக்கு உங்கை எனக்கு அது ஜோடிதான் தூங்காமே தான் ஜோடா.

0: சார்.
1: ஐயோ, வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருயா?
1: ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
2: வாங்க வாங்க
0: வாங்க வாங்க.
2: வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்த போய் ஒரு நிமிஷத்துக்க முடிச்ச கேட்டுப்போங்க.
2: சொல்லுங்க,
0: என்ன பண்றீங்க? ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு விளக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல?
2: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
2: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
2: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
2: சரிங்க.
0: ஒரு கிண்ணு நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
2: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
2: சரிங்க,
0: அப்படியே மேலாப்புல பரபரப்பா தூவி விட்டு
2: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
2: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
2: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு
2: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபரப்பு அப்படியே பேய விட்டு
2: சரிங்க,
0: பொத்துனாப்புல அப்படி ஒரு பரத்து, இப்படி ஒரு பரத்து, அப்படியும் பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
2: சரிங்க.
3: அண்ணனுக்கு ஊத்தப்பம்
0: அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
3: ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
2: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
3: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல போறே.
0: என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
2: இல்லனே கேரட், நெய், மிளகா பொடி,
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
3: நான் சொல்லலனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கல.
0: அண்ணன் எப்பறம் இங்க இருந்து அங்க கேக்க?
2: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்டா.
3: கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போறே.
0: என்னடா நடக்குது இங்க? என்ன
3: என்ன நொன்னு? எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்கன்னு நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூக்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்க தகரத்துக்கு பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா? புடி பில்ல
0: அப்படிங்களா? உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்ட
3: வந்தவங்க வரவ நட சொல்லுவாங்க, கரண்ட் பில்லு கட்டுறது காசு வேணும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன
0: டேய், ஹோட்டல் தானடா அது.
3: என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான். துபாகூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் யாரையா உள்ள வர சொன்னது? வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும். இப்போ
0: துபாகூரா?
3: என்ன

0: என்ன பேரண்டி அதுக்குள்ள இருட்டி போச்சு?
1: உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு.
0: மாடு ரெண்டு
1: ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. காதல் பெசாசே காதல் பெசாசே ஏ தோ சௌக்கியம் பர்வாயில்லை பாடு.
0: அம்மா இதே தமிழ் பாட்டா?
1: இதுதான் தமிழ் பாட்டு பாடு.
0: போடாங்கோ போடாங்கோ போடாங்கோ.
1: ஆஹா, அட்வான்ஸா போறிய பாட்டி? அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா.
0: வந்து சேர்ந்ததடி தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பால நீ குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாக நீ பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த எடி கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதடி.
1: உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா?
0: கழிப்பால் வச்சு கொல்ல போறேன்.
1: கொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு
2: கொடுத்துறேன்.
1: இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா?
3: ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாடா.
1: ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன், விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்களா?
2: சினிமா நடிக
1: உடா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு.
3: சும்மா இங்க வந்து காண்ட பண்ணாதடா. பொம்பளை குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்கணும், அதுதான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு.
1: உங்க தீர்ப்புல தீய வைக்க மிஸ்டர் சு
3: சாத்தப்பண்டா.
1: நல்லவேளை நீங்க முந்திக்கிட்டீங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் இப்ப கொடுத்துடலாமா?
3: தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை, எத்தனை மாசம்?
1: ஜஸ்ட் 720 மாசம்.
3: ஏய், அப்படின்னா அறுவயசு கழிவுடா.
1: அதேதான், அது இதுதான்.
2: தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிடுங்க, எங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுங்க.
1: நீ யார் ஆயிடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும்.
2: அது எப்படி அங்க வரும்?
1: இதோ வந்துருச்சுப்பா.
2: சவுண்டு வரலையா?
1: இப்ப வரும்பா.
3: என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன்னை சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு.
0: போடா, என் பேரை எங்க போனாலும் பாத்துக்கிறேன்.
3: ஓடி கேள்வி.
1: இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு, கூட போறதெல்லாம் அட்டார்னி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி?
0: ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா?
1: நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார்.

0: உன் விழியும் என் வாழும் சந்தித்தான்
1: சந்தித்தால்
0: உன் விழியும் என் வாழும் சந்தித்தான் உனை வெல்லும் மனம் புள்ளும்.

0: உன் விழிகள்,
1: உன் அத்தியனும் கூர்மை,
0: உன் இதைகள்,
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே?
1: எனக்கு தெரியல.
0: ஏன் இப்படி முகமெல்லாம் வேத்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: வெளியூர்
1: இத்தனை நீங்க ஆடுனீங்க, ஏதோ மாறு இருக்கு. அவங்க ஆட சொன்னேன், என்ன தப்பு?
2: இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ, இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: ஏய், என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
2: நியாயத்தை கேட்ட கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
2: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம். போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
1: இந்தா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
2: ஐயா,
1: ஏய், என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய், உங்க தன்னத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி புறப்படுங்க.
2: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா இல்லாம சண்டகோலி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம அடிக்கணுமா? அதுக்கு இல்ல, இவரை விடுங்க, பேசாம வாங்க.

0: கேம்பெயின் அதான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

முடிச்சிடலாமா?

0: யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட உனக்கு கேக்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய.
1: என்ன கேக்க போறவ? இப்புட்டாலத்திட ஓசி இட்லிக்கு காசு கேக்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ண
0: அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உண்ட புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற?
1: ஏன்,
0: நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா,
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம். என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது, அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா? அவன் என்ன கேட்டாரா? எங்க போவ? என்ன சொல்லுவேன் சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன்? பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

0: என்ன
1: தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்ல திங்க் பண்ணி பாருங்க, நாம தூரம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அப்ப கூட அவன் பான் டிராக்கரவின் ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போயிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுகிட்டே வந்தான். வாரவி எப்ப இருக்கேன்னு பேச்சு வாக்கல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டான்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
0: அன்னையில இருந்ததா ஏடிஎம் மூஞ்சில பொழுச்சு துப்பிட்டான்னு பான் கிரவின் ஃபேமஸ் ஆனது. அட, அந்த கத்தி குத்து கண்ணே, அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கியாப்பான்னு பேச்சு வாக்கல அவன்ட்டையும் மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான் கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா, அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவுல கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடி ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவுல விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆனா பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்திருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐசி
1: அது ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங் ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன் ரானுங்க. அட புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்னன்னு?
1: நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
2: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குல நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவல்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் உண்ட அடி வாங்கினா ஏட்டையா காண்டி என்ன செய்வே? நீ
1: ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீட ஆக்கிற
0: நல்ல வண்டாடி. அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா, நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன். அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
1: அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்க வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்ல ரீச் ஆகும்ல.
0: அடி வாங்குற பத்தி
1: பிரச்சனை
0: தொழில
3: கத்துக்கிறவங்க இவர் ஏகாம்பரம். என்கவுண்டர் ஏகாம்பரம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் ஆயிருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
0: சும்மா ஏ
3: என்னது
0: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
0: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறவனே.

0: இத்தனை பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: இந்த பாரு, 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளையும் நீங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுசு?

0: இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு.
2: தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா ஜோசியர், அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது அவன் விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்?
3: நான் தானுங்க.
0: கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்?
3: நான் தானுங்க.
0: ஊசி எடுத்து கையில வச்சுக்க.
3: சரிங்க.
0: Come on, follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா.
3: மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க.
0: ஐயோ, வட்ட அப்படிங்க, வந்து காது குத்துறா.
3: புடிங்க, அதுக்கே அப்படியே புடிங்க.
0: ஏதோ ஊசி இது, பச்சை குழந்தைய மாப்பிள்ள. ஏ மாப்பிள, உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஆடுறான்.
2: ஏங்க, இது சரியா இருக்கான்னு
0: பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா என்ன கரிச்சு
4: பகல் யாரு குத்துற?

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. டாக்டர், கார் பிரேக் டவுன். நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணட்டுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூஞ்சில சேத்த வாரி வச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு.
0: என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார்ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்தலட்டா உன் சட்டையை கழட்டுறா.
3: சார் வேணாம் சார், வீணா பிரச்சனை வந்துடும்.
0: பிரச்சனை தான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ல சேர வாரி அடிச்சேடா. இனி நான் எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறா.
3: இந்த புடிங்க சார், புடுறா.
2: வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி தேவை நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
3: பூத்த சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது.
0: கிளப்படா.
3: ஓகே,
4: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
2: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
3: ஐயோ
4: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
2: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்ட்டா சொன்னான்
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலான கண்டுபிடிக்க முடியான்னு நினைச்சியா?
5: சார் யூ ஆர் ராங் சார், ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an interview சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், a + b the whole square is equal to a square + b square + 2ab * pi r square is equal to r2
4: சார். r2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
5: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
5: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி தாக்கிட்டா தாக்கிட்டா தீமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

0: ஆடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?

0: அறிவு கேட்டவருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா.
2: பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன்.

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: திடீர் மார்க்கெட் கூட்டிருக்கீங்க, ஏதாவது கேசா?
1: கேசா மாச கடைசிப்பா, பையில பத்து பிசா கிடையாது, மாமூலு கிமுலு வாங்கினா வண்டி ஓடுது.
0: லஞ்சமா?
1: அடையப்பா என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வேலை செஞ்ச?
0: மெரிட்லதான்.
1: அப்படி சொல்லு, என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடங்கனே வாங்கி நாலு பேர் கைய கால பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கிட்டட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போட.
1: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா, தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவேன் சொன்ன கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போனான்னு எதுவும் சொன்னியா?
2: என்ன
1: இங்க கடை போட்டுருக்க?
2: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும்.
2: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.
1: இருப்பா இருப்பா. நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
3: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்திரண்டா
3: இந்த கதை கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டியா.
1: டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம்னு தெரியாது, காசை தூக்கி போடுற வந்து எடுத்துக்கலாம்.
3: என்ன ஏட்டியா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: போலீஸ் ட்ரைனிங்க்கு இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
3: யோ, என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம.
1: ஏன்டா போய் எமோஷனா நீ? ஏன் எமோஷனா நீ?
3: போட்டு சொல்லிடுவேன், ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற எப்ப பார்த்தாலும்.
1: டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன் வாடா. உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியா? டேய், நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
3: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், என்ன வச்சுக்கிறேன், இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதான். டேய் மாமூல் கொடு.
2: இன்னும் போனியால ஏட்டையா,
1: காய்கறி ஆச்சு புள்ள பண்ணு சீக்கிரம்.
2: இதெல்லாம் ஒரு பழப்பு.
1: வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் வெகுமதி நினைச்சுக்க ஏன் தேவையில்லாம கண்டிச்சு உடம்பு.

0: அடியே, அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல.
1: ஆமாமுங்க.
0: ஏ வா, ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா?
2: ஏ பஃபன் கோட், என் பேர் அருண்.
1: அட நம்ம ஊரு, யாங்கனே தனியா வந்திருக்கற, கொன்ற கூட ஆறு மரலியா?
2: என் கூட சித்தப்பா வந்திருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்து வரீங்க?
0: கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏண்டா எங்களை பார்த்தா இந்தியாவுல இருந்து வந்த மாதிரி தெரியலையா?
2: ஏயா இப்படி அசிங்கமா டிரஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க?
0: இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கெடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன்.
2: எங்க தட்டி பாரு,
0: அரஞ்சிடுவேன்.
1: அட ஏனுங்க, நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க. போலாம்.
2: போயா, நீயும் ஷட்டும்
0: போடா, நீயும் பல்லு
1: வாங்க. போலாம்ன்ற
2: சித்தா போயா.

போச்சு மூட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா அப்படின் தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன்னு அப்படின் வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன முடிச்சுட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்சட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறா?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ என்ன மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊர ஏமாட்டுகிறா?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையில எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வவுசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபரஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாளும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நானு.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அதான் பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலான்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லை.
0: எங்க கொடுத்துருக்குற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டிய வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: இடிச்சா?
1: அங்க போறானே அவன் என் பொண்டாட்டி இடிச்சுட்டான். இடிச்சது மட்டுமல்ல சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
2: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
3: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
2: ஓ தெரியுமே.
3: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
2: ஆ சொல்லுங்க.
3: நான் ஆஷா கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாருக்கமைக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
2: ஓ ஆஷா என்ன பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
3: பாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
2: சரி ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
1: வணக்கம் மாப்ள.
2: ஓகே ஓகே. வணக்கம் மாப்ள. நல்ல சூப்பரா மேட்ச் இருக்கார்.
4: அதனால தான் செலக்ட் பண்ணேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஏதோ ஆவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
4: உங்க வைஃப் கூட்டிட்டு வரலையா?
2: வைஃபா?
5: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலங்கிற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிரலாமா?
4: சும்மா ரெடி, மாட்டிட்டு முழிக்கட்டும்.
2: ஓ அந்த வைஃப். வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்க தான் எங்கயோ. தோ
4: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
1: என்னடி அங்க பூபதியை பாரு
4: கொன்றுவேன்.

0: This song is a tribute to all the heroes and villains.
1: மதம் கொண்ட யானை என்

வணக்கம் விஜயாந்தி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற.
1: சாரி.
0: என்ன சாரி பாவட அன்றாடி இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
1: இடிச்சோன கிருன்னு சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் எனக்கு
1: லீவ போடு. போடு லீவ்.
0: தேசத்துல லீவ் போட முடியாதுயா? சரியான ஆம்பளை யாரா? ஏரியா கோயா?
1: ஏதோ ஏரியா.
0: ஏரியாக்கு வாயா நீ? ஏரியா
1: ஹலோ ஏரியா சொல்லு.
0: ஏரியா வெளியம்மா வாடா நீ, வாடா நீ, வாடா.
1: ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லு போடா.
0: நீ ஏன் கண்டுபிடிச்சோடா? என்ன சொல்லி விடு.
1: டேய்
0: உன்னை கண்ட கண்ட பாக்கல பேர பாத்துக்கறேன்.
1: டேய் பேர சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார் கிட்ட கத்திட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். ஏ போலாம் செல்வம்.
0: ஒரு மனுஷன் வெளியே போய் வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: ஏர் ஸ்பீக்கிங். இதுதான் அவன் ஏரியா?
0: ஆமா.
1: அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற.
0: மணி என்ன?
1: நீயே சொல்லு.
0: இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே. மதியம் 3.
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச.
1: ஏன் நீ வேணாடி?
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடா.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன்.
0: சொல்லிட்டு
1: யாரது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
2: இங்கதான் இங்கயும் இருக்குது.
1: இரு விசாரிச்சு கேளு.
0: யோ யாரு அப்படி தெருவு மறுத்து நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்க
1: இதான தெரு. இப்ப அடி
0: இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது?
1: அப்ப யோசி.
0: அங்க பாத்தியா?
1: எங்க?
0: அது என்னது?
1: நீயே சொல்லு.
0: குழந்தைகையா? அது கூட தெரியல உனக்கு.
1: சரி அதுக்கு என்ன போ?
0: குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் நான்
1: ஃபைட் பண்றேன். ஏன்
0: அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: ஓ தூய தமிழ்.
0: ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒண்ணு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா?
1: ஒரு
0: மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
0: வேற வரத்துக்கு இடம் இல்லப்பா. இதாப்பா என்று எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வாங்கினா உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் சரி வந்து பிரிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ
3: என்ன
0: அந்த பொம்பளை புடிச்சிருக்காங்க? என்ன?
1: ஆமா இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த.
0: வீடு பார்க்க வந்தவன?
1: இரு
0: உன்னை வச்சுக்கிறேன்.
3: பாடா குடுத்துட்டு வக்கல்ல படா.

0: சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: ஏண்டா நாய் அடிக்கிற நாய்?
2: உன்னையே
1: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும், ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன்.
3: அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்ல எப்படி கொடுங்க?
1: நீங்க அடிக்க போறீங்களா?
3: ஆமாங்க.
1: அடிக்க
3: இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா?
1: ஏன்னா இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு.

உங்களுக்கு தான்டா என்னடா நேத்து 15 ரூபாய் எங்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்னேன் பத்துல சொன்னேன் எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க பளிச்சுன்னு எரியும் சொன்னல எரியலீங்களா எரியலையாவா ராத்திரி போற இருட்டுல உட்காந்து எனக்கு தான்டா தெரியும் உண்மையிலே எரியலீங்களா இப்ப நான் தான்டா உன்ன எரிய போறேன் அண்ணே அண்ணே வர பாட்டி பத்து போறேன்

0: தப்பா நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைன்னு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படியே
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டா, வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே
1: கேரகம். எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஒரு வாரம் ஜெயில
1: என்ன

0: நாஜத், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூஜை அறிந்தார்கள் ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
0: ஹலோ

0: என்ன அந்த தவுல்கார ரொம்ப துள்ளுறா, அந்த தவுல் நாம நீ ஆட முடியாதா?
1: அட நீங்க ஒண்ணு ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் ஆடுவேன். அந்த தவுல் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும்.
0: ஒரு சின்னஞ்சிருச்சுங்க அப்படி இப்படி இருக்கும் ரெண்டுதான் ஒதுக்கிற வேண்டியதானே, வைக்க போடல கொடுத்த நாய் மாதிரி.
1: அவன் சொல்றா அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு, அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான்.
0: நம்ம சத்தார் பாய் புரட்டா கட்டையில கொடுத்த இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஏற முடியுமா?
1: அவன் அப்படித்தாங்க கத்துவான்.
0: சரியான மாவு பாய,
1: மாவு பாய் இல்லங்க மாங்கா மடையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சி என்ன ஏமாத்திட்டு இருக்கான்.
0: ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் டெய்லி போயிடுறேன்.
1: அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான பெரிய தப்பைய.
0: ஆமா செஞ்சாலும் செய்வான்.
1: ஐயோ ஐயோ
0: அண்ணே, அண்ணே அடி அடே அடடி ஏண்டி ஆசி தூத்துற மூஞ்சி அடியுது. ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு இந்த மூஞ்சில. இன்னும் நான் 8 நிலவடி ஆசிட்டு ஊத்துறது? ஆசிட்டு குண்டான மரியாதையை கெடுத்துட்டியடி. ஏண்டி தகர டப்பாவில பெயிண்ட் அடிச்சு அதை இவர் தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா?

0: பாவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கட
1: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீ

0: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர் இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா
1: டாக்டர். மருந்து
0: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவு நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குரோரோபதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ரூபீஸ் குனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.
2: எந்தன் குரல் கேட்டு உனை தூக்க

0: உண்மை, என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனை மறந்து போய்விட்டத.
1: அமைதி அழிந்தது.

0: ஒளிந்தது ஒளிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அம்பாவம். அத்தகைய அத்து போய்விட்டதே.
1: குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதே. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதே.
0: பார்த்தவன் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுரையும் இழந்தேன், என்று கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியாதா?

0: மறந்து போச்சு பள்ளிக்கூடத்தான் கூட சொல்ல விட மாட்டேங்க மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும் நம்மள
1: வாங்கிட்டே
2: மாமா
1: எனக்கு
2: மாமா முறை வேணும்
0: எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க என்ன இப்படி கேக்குறீங்க நான் தானே மாப்பிள்ள கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல
3: கல்யாணத்துக்கே நான் வரலையே எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் வந்ததும் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்
0: அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு
3: அது இவருடைய டியூப்ளிகேட்டர்
0: இருந்தாலும் இருக்கும்
3: இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு
0: வாண்டா தின்னுட்டு இருக்கேன்
3: அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன் வேலை
2: மன்னாரன் கம்பெனில மேனேஜரா இருக்காரு மாமா
0: இவன் என் சிநேகிதன் அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான்
3: என்னது என்னது மன்னாரன் கம்பெனிலயா
0: ஏன் இருக்கப்படாதுங்களா
3: மாப்பிள உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்
4: நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க
3: என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு மெட்ராஸில் இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா
0: அதை பத்தி நமக்கு என்னடா நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா
4: அங்க ராஜமன்னார் சார்
3: சரி சரி உங்க அட்ரஸ் கொடுங்க நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்
4: அட்ரஸ் சம்பத் அட்ரஸ் வேணுமாண்டா எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வர்றேங்க
2: மாமா காஃபி ஆறி போகுது நீங்க சாப்பிடுங்க
0: ஆறி போகுது சாப்பிடுங்க கொஞ்சம் பால் கொண்டாந்து
4: ஓஹோ கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் எடுத்துட்டா நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட கூடாது மூச்சு
3: மாலினி உன் புருஷங்கிட்ட ஏதோ குழா இருக்கு அதை கவனிமா நான் வர்றேன்
2: சரி மாமா சரி இந்த பாருங்க இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்
0: எதுக்கு எதுக்கு மாலினி
2: எதுக்கா நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க
0: ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன் சத்தியமா நான் வேலையில இல்ல நீ கூட்டாத கூட்டாத
2: வேலையில இல்லையா என்ன பார்த்து சொல்லுங்க நிஜமா வேலையில இல்லையா
0: உண்மையாதான் வேலையில இல்ல இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன் பொய்ய சொன்ன காரணம் என்ன போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன் பாரு மாலினி சொன்ன நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு அலையிறேன் கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன் இந்த பாரு நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல ஒருவேளை காப்பியை நிறுத்த 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல ஒருவேளை ஷோட்டையும் நிறுத்தி கொடுக்க
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து வெளியில நிறுத்து
2: வெளியில என்ன வீதியில நிறுத்திடுவேன்
0: நீ செய்வ நீ செய்வ
2: ஆமா உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே எங்க அவரு
0: அவன் எங்க இங்க இருக்கிறான் அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான் நான் போக முடியலையே.

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
0: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
3: முதல்ல
1: கைய விட்டு வாந்தி எடு, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல.
2: மாப்பிள மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
3: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுங்க.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வழியக்க கொண்டா தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை வீது மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன் ஐயோ, தீப்பட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன்.
2: ஏப்பா இப்படி தலைகரிக்க முடியாது?
0: காப்பாத்துக்கியா, என்ன காப்பாத்துக்க?
2: பயப்படாத, நான் இருக்க சொல்லி
0: என்னாச்சு?
2: பேயை கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்தி மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம் நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது, அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்ன குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா உங்க கால வந்து கெஞ்சு கேக்குறியா, இங்க என்ன குண்டிய காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா சொல்ல சொல்ல இங்கே பேயா.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா, வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோலாம் வராது, எனக்கு கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னுமா இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜிபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கெல்லாம் கான்வென்ட் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம் தான். சொன்னா கேளுடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையவே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே.
2: அடிப்பாங்க.

0: சொல்ல வேணுமா?
1: கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குத. இந்த வாசனைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான்.
2: அப்படின்னு பாட்டு நீ உரியல உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய போட்டுருக்கு. மெல்ல உரியா பாட்டி வெளியூரா?
1: ஆமா.
2: எங்க மாடு வாங்க வந்தீரா?
1: இல்ல தச்சுனால.
2: கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு?
1: பிரமாதம்.
2: திருப்தி தானே?
1: பரம திருப்தி.
2: ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க சிட்டியை பிடிங்க.
1: எதுக்கு?
2: கருவாட்டு குழம்பு வாடை என் வீட்டுல இருந்து வருது, அதை பிடிச்சுதானே சாப்பிட்டீரு. அதுக்கு தான் இந்த புள்ளை எடுப்பத்துருவாய்.
1: வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு?
2: என்ன நுனியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க இல்லையா? அங்க கவர்ச்சி கண்ணியை நீயா கட்டி பிடிச்ச ஆடுற?
1: இல்ல,
2: கண்ணு பாக்குது காது கேக்குது. காசு குடுத்துருல?
1: ஆமா,
2: அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு, அதுக்கு தான் பத்து ரூபாய் எடு.
1: இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது, முடியாது, முடியாது, பாய் முடியாது.
2: அப்ப மூக்கு அடி எடுக்காச. எடு,
1: குடுத்துறா.
2: அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போய் எடியா.
3: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சுக்கினே போற? மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
2: நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னா. பட் காலில் இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார்.
1: Take full day leave.
2: Sir, thank you so much, sir.
1: Go.
2: சரிதே சார், வரேன் சார்.
0: டேய் சார் சார் சார் சார் சார் சார் சார் சார், எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் கிடைக்குமா?
1: ஒய்
0: இல்லை, எதிர வீட்டு ஆண்டி தேங்கப்பதான்ட்டு சொன்னாங்க. திடீர்னு அப்புறம் வேணா நீ போப்பான்னு சொல்லிட்டாங்க. பட் கையும் ஓடல காலும் ஓடல. ஆண்டி ஞாபகமாகவே இருக்கு, பர்மிஷன் கொடுத்தீங்க வாங்கி கொடுத்துட்டு வந்துருவேன்.
1: நோ நோ நோ நோ, வர்க் ஃபர்ஸ்ட், வர்க் ஃபர்ஸ்ட்.
0: டெஸ்ட் டிரைவ் போலாமா?
1: கோ.
0: தேங்க் யூ சீஃப்.
1: பண்ணிக்க.

அழுக்கு நன்னிது இது தாழ்வுடுக்குது ரெண்டு தோல்

0: இல்லை பெரியவனே, உன் தும்பி போட்டோ பார்த்தானா என்ன சொல்றோம்?
1: பார்த்துட்டான்,
0: பிடிச்சிருக்கமா
2: பொண்ணு. ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல.
0: கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா, நல்லவ, படிச்சவ, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு.
2: அவ்வளவு அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
1: ஏய், என்னடா வாய் நீளுது?
2: பின்ன என்னமா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கமா, அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவா இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப் டிசைட் பண்ண முடியும்.
3: நல்லா இருக்குடா. இப்ப பேசி பாக்கணும்னுவீங்க, அப்புறம் பழகி பாக்கணும்னுவீங்க, கொஞ்ச நாள் போனா குடும்பம் நடத்தி பாக்கணும்னுவீங்கடா.
4: அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு, எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள படுத்ததே கிடையாது. எங்க அம்மாவோட குறட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரும் டெய்லும் மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருடா, இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
5: அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு.
4: சமாளிப்பா, அது ஒண்ணு இல்லைங்கண்ணே. தும்மா அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? ஒரு புலோவுல உண்மையெல்லாம் வந்துருச்சுமா.
5: வீட்டுக்கு தானே வரணும்.
4: யமா யமா, சோத்திங்கத்துல வசத்த கசத்தை வச்சிடாத.

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல துடைச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டோம். கேரி ஆன். கேன் ஐ ஹேவ் எ சீட்? ஓகே, ஐ அம் ஹேவிங் எ சீட். ஏய் ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானு. இத குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்காம பாரு. இத பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்சா பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா ட்ரெஸ்ஸ பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி. என் முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது? ஏழது மறுபடியும் தண்ணி குடியா? எத்தனை வாட்டி சொல்றது குடியா? பாப்போம். தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா! ஏண்டா தண்ணியில உனக்கு அவ்வளவு கேவலம் போச்சா?
1: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா?
2: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏன் எச்சி துப்புறேன்?
1: கைவிடுகிறா, கைவிடுகிறா. யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவண்ணா. என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா
1: எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம்ண்ணா.
2: நீ பேசிட்டு நான் தீத்து. நீ போலீஸ்காரரே அடிச்சிட்டியா?
1: பாயிரா, ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துறடா. தட்டி பிரச்சனை சட்டம் சொன்ன வரைக்கும் கூட வெளிநடப்பு செய்யறேன்.

0: இனிமே வண்டிய தள்ளனா போகும்.
1: வாங்கிட்டீங்க
0: என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே?
1: அது வந்து
0: அதே நான் இங்க வரலான்னு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே படுத்துனாரு. அட எதுக்கு?
1: ஒரு மரியாதைக்கு தான்.
0: அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
2: இது ஏடா?
1: இது டூரிங் பேக்கேஜ் இடம் பிடிக்கிற.
0: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
1: எங்க போறாரு?
2: என்ன டிபன் வாங்க போவாரு?
1: டிபனா யாருக்கு?
2: எனக்கு தான்.
1: இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாத்தி. என்னன்னு வீட்டுல யாருமே தானா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆடு அம்பர்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
0: தம்பி இந்தா இந்த வெத்தரை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தரை தின்ட்டியா? எந்திரா போடா போ, அது இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு.
1: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ண போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.